0: ஒன் தேர்ட்டி டூ வரும்.
1: சரி சார்.
0: ஒன் அசை கேப் எவர் கிரீன் ட்ரைவ் ஃபுல் கண்டன் ஆகும் ஒன் நைட்டி பிக்கு. Perfect, sounds
1: like a plan to me, thank you. Sorry, Chad, you're going to be back in.
0: Yeah, we're nice.